ஒண்டி ஒரு சப்போகை சகின் தரவத்தை என்னன்னு பேசோ உனக்கு தீமே தோத்தமே வருவானா தைத்தப்பார் டெய்தான நம்ம கூட இன்னொரு கிரி பேசுறே தீமே தோ அந்த தவறுவாய் போகும் கமி நம்ம உனக்கு கடிக்கிறா கெதிக்கு யோன் தக்கை சகி தரிப்போ நீரங்கை இந்த நம்ப ஐ சிவோ ஒம்புவா திப்பிமெத்தோவான நவன் தம்மக்குறி கேன் டெய்தாக்கி நான் கொண்டு ஃபேஸ்புக் பேஜ் ஐ மெவரின் கிரிபேஸ் அரபிக்கு மேல வர டெய் சக்கவங்க இப்போ கத்தி மெத்துவானே சக்கின் அரபிக்கு மே அரமேராவும்.

ஐயோ நான் பேங்க அரை மீன் கங்க தேகண்ணையோ மேடி எஃப்எம் ஐச்சிரம் பை நான் இந்த மான் தயிரிக்கையோ எப்போ புசி மேக்குவ கத்தங்கன்ன பெத்தக்குனா அரே நட்டம் பொலி மேடைய காய்ந்த மா கோமா பன்னக்க மேய்யை நோங்குறா இந்த மான் தயிரிக்கையோ குறாரப்பா ஆத்திக்கிறாயின் கோய் மேய்கண்ணே மேரிடி கெங்கோய் கேச்சி மென்னம் தப்புவான்னு ஐயோ கண்ணே குணம் கேக்கா கக்க மேய குணம் மறக்க தங்கிடியா மேடைய காய்ந்த மா கோமா மேய் ஆப்பிரிக்கா

ஆமா, இத்த போய் மேவத மெனே செங்காய் மீன் வானுவா யான் மேவுடி எஃப்எம் எச்சு நான் போய் நான் இந்த மேரவன் தேத தயிரி கையோ கே மீன் ரூவாய்வா தியானுண்டவா கி அத்த போய் நான் கோயம்க்கு என் தியானுண்டாயினா ஆ மே நம் தப்பனை கோங்குறா மெய்யை தக்கோப்பா ஓப்பன் பேன் சன் நக்கோத்தே நக்கோ கைன் தே தக்க தயிரி கிக்கே தான் கோ வெனவே நெங்கை நறுவரோடு கோ யானை மேங்கம் மே மோசூ நசிம் மோசூன் கப்பனி நான் தே தயிரி கையோன் கக்க மேக்கு தோங்குறா மெய்கான்னு கேமே யான் நம்கா கிதா கொபுசியான் பாமி நனன் தமேரந்த தைரி கேயோ கரே கேரான தயான் பனான் மேவுரி எஃப்எம் எச் நான் பாயிண்ட் நைன் பேனே சினன கொனி கிரிபஸ் ஆ தே தகான் தனிங்க அப்பா குரானி ரன பைனந்த தைரி கேயோ கே கேனே தோ தேய் கிரிபஸ் சன தோ குசன பென் கோ குசன பென் ரோரோ கோயான் அபேர கிரிபஸ் கே அன்னோரன பேரந்தே அங்கின் நபேர மே அருந்தே தகதேய் கே தெருவரன் கிரிபஸ் இத்தாக்கு பார்த்தா இப்ப பேன பேன பூவாம் தே தேனி மேத்தாங்க மேங்கே தேய் மேத்தான் பொண்ணு ஓய் கணக்காக மேவு ஓகே சோ வெர்வா யூ டியூனிங் இன் ஃப்ரம் டுனைட் வெர்வா ஃப்ரம் ஃபிஜி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கிரிபஸ் ஓ வேர் எல்ஸ் யூ ஆர் டியூனிங் இன் நோ மேட் அதர் டிஸ்டன்ஸ் வி பிரிங் இட் டுகெதர் த்ரூ த பவர் மியூசிக் குட் வைப்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஐலண்ட் சவுண்ட்ஸ் சோ சிட் பேக் ரிலாக்ஸ் டர்ன் அப் த வால்யூம் And let's marry FM 89.9 station from our studio here in Pairiki Tarawa. And we'll make your night very special. Whether you're chilling at home, driving on the road, or spending time with family and friends, we've got the music to keep you company all night long. So stay tuned.